கொள்ளைவுதித்தார் வந்தார் கொம்பத்துளங்களுடையார் வந்தார் தாமே மறைதலையில் இசையெழுத்தில் வணங்கம் வாக்கில் மந்திரத்தின் நாள் எழுத்தாம் திருநாமத்தில் நிறைத்திலக வேற்றுமையில் இரண்டாம் ஒன்றில் நெடுமாசன் கீதையெல்லாம் நிறைந்த சொல்லில்